தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தஜ்ஜதி ததன தஜ்ஜனு தஜனு தத்தினி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத.